கனிமோஞம் ஆபதினா செக்கூட்டோக்கி மின்சு மின்சு அசி அஜினிமோ நசு மின்சு அசி போயனி ஆட்டி சமி உமமணி உன்னுதனி ஷீரா உடி ஆசுச்சி மிசிய Esumuna uyi umu edi chilemi. Na esum tamimi hai. Weji wa ye ine nyami. Weji wa ye ine nyami.